மின்னாடி காவப்பூட் 19 டேப்லெட் பல சூழலை காண போறோம். நீட வளவளம் பண்ணி மண்டலான நீரில் காவப்பூட் போறோம். புதுமன் நீனிட மீமி காவப்பூட் வாண்டா கரணங்கி வளைஞ்சு பண்ணுங்கனி காண போறோம். மாபஜாவல் டேப்லெட் வாண்டாவ மஞ்சினிடம் ஆல்குமன் இவங்கமன்ற எங்களை காண்கன் புல்க மீமி வாண்டா எங்கப்பால் பீன் மீமி ஜாலஞ்சு புருகு புருகு பழஞ்சு பணஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய காவப்பட் நீடு நீடியாங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழிய குஜோ காண்கன் மீமி ஜரே ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் சென்னங்கரோட மண்ட இவங்க என்னடி டேப்லெட் டேப்லெட் என்னடி மண் காங்கோ நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் பஜிடி முறாங்க புது என்னடி கலனங்க உழைங்கடி காவப்பட் நீடு எங்கள் லனஞ்சு பிடிவிங்க புது ஐயிட மண் ஒன்றல டேப்லெட் மண் என்னடி நாள்கோ புது மண் ஏன்கோ கிளினிக் கடை செல ஞகம் மண்ணே செலங்கொரு நீடு ஒன்றலு மங்கள் சுலோ மிஞ்சடி டேப்லெட் புது மங்கள் ஞாகோ எங்கள் காவப்பட்டிடு எங்கள் மங்கள் ஞாகோ செரிஞ்சி ஜா லீரா புது மண் மடலிங் படலு நிம்மன் அனே வாங்கி இப்போ மிஞ்சடி கடை 1800020080 மிஞ்சிட்டு வண்டுல பீன் வண்டுல மங்கள் சுலோ செலாச்சங்க மெரிஜின் அனுப்புறோம் டேப்லெட் வாலு பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உழு உழு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்க வாலு நின்றுட்டு கோவிட் 19